0: കൊടുതി.
1: உருவாக்கி இந்த அழுக்கிலே ஊறி போனதோ இவங்களை மாதிரி ஆளுங்க, இவங்களை எல்லாம் பார்த்தாலும்
0: விரட்டி விரட்டி வெளுக்க